ஹனுமன், கல்யாண்ஜி, அனந்தி, நதீம் ஷவன், ஆனந்த் மிலிந்த், அன்னு மல்லிக், ஜத்தின் லலித் ஆர் விசேஷ ரூப் சே ஏ ஆர் ரஹமான் ஷாமில் தே. ஏ ஆர் ரஹமான் கே சாத் உன்கே கீத் பேஹத் லோக்பிரிய ஹுவே. ஃபில்ஹால் சுன்தே ஹே லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் கா கம்போஜிஷன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி ஆர் சாத்தியோ கி ஆவாஸ் மே.